அஜாகரூகத்தை ரூபத்தில் கூறிய கிடாவ் எந்திரமாக தின்னுரு, அது தொண்டையில் சிக்கித்து முழுங்கித்து எந்திர மறிப்பாகுறது. இங்கே மறுச்ச கட்டணங்கமே நமக்கு ஜாஸ்தி ஆகி நமக்கு காணுக ஆயுண்டுள்ளோ. கொரிய ஆகஸ்மிக, கொரிய அச்சாத்துரிய, கொரிய பேஜவாப்தாரித்தனத்தில், கொரிய பேனுண்டே சந்து, கொரிய வேற வேறு ரூபத்தில் உள்ளங்கித்து இங்கந்த மறிப்புற கட்டணங்கமே நமக்கு இப்பறத்துக்கு நோக்கோக்கு சாத்தி ஆயுண்டுள்ளோ. எனி எனி எனி நாள் ஏ ரூபத்தில் போக சொல்றது கூட ஒரு ஆதங்கமே. எப்போ எந்திர ஏதை ஆயுண்டுண்டு சந்து நமக்கு ஒரு தச்சித்து நமக்கு சொல்லோ காவாத்த ஒரு பரிஸ்தி கூட இதுக்குறேன். ஸோ இப்போ நாங்கள் தச்சித்துள்ள கொரிய நாரபுட்டு எந்திராவ் ஏதாவும் நாங்களே பாகத்தில் ஆ பாகத்தில் ஈ பாகத்தில் ராயத்தில் ஃபேமிலியில் எந்திர ஏதுன்ட்டு சொல்லோகு கூட நமக்கு குந்தாபத்து ரூபத்தில் இட்டிக்கிறேன் பிரகரணம் கூட நடந்துட்டுள்ளோம். பகுஷ முன்னலெல்லாம் கொரிய கொலை அது இதுன்ட்டெல்லாம் ஆம்பத்து ப்ரீ பிளான், அது இதுன்ட்டெல்லாம் ஆம்பத்து கொரிய கலட்டை, அது இதெல்லாம் இது பின்னாம்பத்துக்கு நமக்கு பிஸியெல்லாம் கிட்டுரு. இப்போ சடன் ஐத்து எந்திர ஏது ஏ ரூபத்தில்ன்ட்டு நமக்கு எந்திர பிடித்தத்துக்கு கிட்டாத ரூபத்தில் இட்டிக்கிற நமக்கு பிரகரணங்கள் நோக்கோக்கு சாத்தியாயின்ட்டுள்ளோம். லாஸ்ட் டைம் புத்தூரில் லாவண்யா சொல்கிற ஒரு பெண்ணர் தைட்டிக்கு, ஸோ அது ஐக்கு முன்னலும் உப்பினங்கட்டு சொல்கிறவங்கிட்ட ஒரு பெண்ணு முஃபிதா எந்திரமா பேருண்டு. ஸோ அவள்டம் கூட அதே போல் ஒரு கொல்லுரங்கித்த ஒரு பரிஸ்தி, ஏதாவது ஒரு லவ் பிரகரணம்ட்டு அலபிச்சுது. ஸோ இதெல்லாம் நமக்கு நோக்கம் வந்து சில்லி பிஸியா ஆயங்க இத்தனை ஒரு குரூரத்தனத்துக்கு எந்துக்கு போண்டாருன்ட்டு சேர்ந்து நமக்கு குந்தாயுண்டில்ல. ஸோ அதே போலமே இன்னாலில் பின்ன பர்டியுண்டு இன்னாலில் பின்ன எல்லா வாட்ஸ்அப்பில் அது இதிலெல்லாம் பயங்கர சர்ச்சாயுண்டு நினைக்கிறது. சுள்ளியத்த ஒரு கட்டணை ஒரு பெண் இருது. ஸோ மாமி காக்கா எல்லாரும் கூடித்து கொந்தராறு சொல்கிறங்கிறது ஒரு விசாரா. பட் இதுவரைக்கும் எந்திர ஏதுன்னு தணிக்கலேனி பகிரங்காவன திறகு சுசைடுன்னு சொல்கிறாரு. ஸோ எந்திரன்ட்டு அதை இனியும் கூட பிடித்ததுக்கு கிட்டாத ரூபத்தில் இடிக்கிற உள்ளோம். பட் அது தணிக்கல் நின்றுத்து இனி எல்லாம் கூட பருத்து பண்டங்கிறது சாத்தியத்தை கண்டித்தமாயிட்டும் இருக்கும். ஒருவேளை டார்ச்சர் கொண்டுத்தும் அவ்வளோ சுசைடு ஆக்கி திந்திரண்டாயங்கும். ஸோ அது பக்கா அங்கே மேலே அது நாங்கள் சும்மா கம்பீரமாய்த்தி பிரகரணத்தை கூட நாங்கள் ஆலோசிச்சனாகிறோம். என் சந்திரன் நாங்களே அவுத்து பாந்து போயங்கித்த பெண்மக்கள் ஏரூபத்தில் உள்ளார் எங்கன்னு உள்ளார் அதுவும் கூட கூலங்குஷமாய்த்து நாங்கள் நோக்கியோண்டிக்கிறதும் கூட பில்லே நல்லதே. சும்மா மூத்து பெண்மக்கள் சாஜ பிரத்தியொரு அவுத்திலும் கூட மாமி மர்மோல்ட கலட்டை அத்த சிறு சிறிய விஷயத்தில் எந்திரா ஒன்றும் ஆயோண்டே இருக்கிற அதெல்லாம் பில்லே மட்டத்தில் போண்டங்கித்த ஈ ரூபத்தில் கொல்லுரங்கித்ததா அத்தவா சூசைட் ஆக்கிறோம் போல்த்ததா ஹந்தத்துக்கு போய் தெத்துறது அது பில்ல தப்பாயிட்டிக்கிற. ஸோ அது அங்கத்த பிரயத்னம் ஆகாத ரூபத்தில் பெல்ச்சலுக்கு வராது எத்தனை பிரகரணம் கூட இருக்கும் ஆயங்க. இது எல்லாத்தையும் கூட நாங்கள் பெச்சது நமக்கு நோக்க போயின்ட்டு ஆயங்கும் எனி எனி ஏ மிருக அவஸ்தைக்கு ஏ குரூரத்தனத்துக்கு எல்லாரும் கூட போய் தெத்துறாரு சொல்றது கூட பேடியே. இது நாங்கள் சிறியதில் மக்களுக்கு கொடுக்குறங்கித்த ஒரு பிரயத்னம் எந்திர சொந்து கொடுக்குற பிரயத்னம் ஏது நல்லது ஏது பெடுக்கு என்ச்சது இங்கே மக்கா ஏது ரூபத்தில் ஆயின்ட்டுள்ளார் சந்தன்ட்டா எங்கும். இப்போ ஒரு ஏதோ ஒரு பந்தனத்தில் இருந்த போல மொபைலில் ஒரு கேம்ஸ் அங்கே கிட்டேமே அதில் அங்கே கேம்ஸ் கழிச்சோன்ட்டு பிடிச்சோன்ட்டு அவுத்துற மூலையில் இங்கே தச்சு தீக்கிறார். ஸோ அவுத்துலும் ஈ மலையிற டைம்லலாம் அது ஒரு சுரக்ஷித பாகத்தில் கூட ஓகே. பட் ஆயங்கும் மக்கள் கொடுக்குறங்கிறதுக்கு ஒரு நீதி பாட்டு அவுத்துல மக்கள் உள்ளாருன்ட்டு ஆயங்கு பேரண்ட்ஸ் மாருக்கு அது ஒரு பெல்ல ஒரு எந்திரே டைம் அது நல்ல ஒரு டைம் மக்களை ஒரு மூத்த தச்சித்து ஒரு மொபைல் எல்லாம் பார்த்து தச்சித்து அவங்கள்ட்ட தெளி நேராக கழிக்கிற ஈ கழிக்கிற டைமில் ஆ மக்களை மனசில் நாங்கள் பலிச்சது எடுக்கிறேன் ஓகே. அப்போ மக்கள் உம்மா கழிக்க எந்திராயங்கும் சாதாரண இது இப்போ பண்டல நாங்கள் எல்லாம் சிப்பி கோலு இங்கந்ததெல்லாம் கழிச்சோண்டெல்லாம் இல்லைங்க. ஸோ அது அவுத்துறதுக்கு கழிக்கோ கஷ்டாயன்ட்டாயங்கும். பட்டு வேறு ரூபத்தில் ஹந்தத்தில் எடுத்தோம் போவேன் லூடோ கழிக்கிறாரு அத்தவா இன்னித்தர வேறு வேறு ரூபத்தில் செஸ்ஸு அத்தவா கேரம்போல் இங்கிருந்ததில் இக்குரு. ஸோ அங்கிருந்ததுலாம் கழிச்சன்ட்டா எங்கள் மக்கள் ஒரு மொபைல் நின்றுத்து ஒருத்தர் தூரம் ஆகுறார் அது வேறு விஷயம் ஆயங்கும் மக்களுக்கு ஆ டைம் எந்திருண்டா. அப்போ மக்களை மனசுக்கு பலிச்சப்பா மக்கள்கிட்ட குறைய விஷயத்தில் நமக்கு சொந்து கொடுக்கோகு வெரி ஹெல்ப் ஆகுறது. எஞ்சதுன்ட்டா எங்கு மக்கள்கிட்ட நல்ல நல்ல பாவனைகளை பித்துருவோம். எஞ்சதுன்ட்டா எங்கு மக்கள் ஏது ரூபத்தில் போகணும் ஏது ஏது தப்பு ஏது சரி ஈ நைத்திக்க பாட்டங்க உண்டல்ல நைத்திக்க நீத்திங்க உண்டல்ல. ஸோ இது மக்களுக்கு ஆயத்தர சந்து கொடுக்கறது கூட வெரி இம்பார்ட்டண்ட்டாக இதுக்கு இப்பத்த நாள் பிரஸ்துத்த நாளில் என்ன செச்சிறிய மக்கள் வேறு வேறு ரூபத்தில் போயிட்டு இப்போ குந்தை பிடித்ததே கிட்டே உண்டு இல்லை எல்லாம் மொபைல்ட பிரபாவம்ன்ற குந்தாயுண்டு இல்லை
சிறுச்சிறிய ஹந்தது. இப்போல்லாம் சிறுச்சிறிய மக்கும் கூட கத்தியை அதே இதில் பிரித்தது ரீல்ஸ் ஆக்க தொடங்கிறாரு. ஈ ரீல்ஸ் ஆக்கிறது கொண்டு இனி இனி இனி ஆ மக்களை மனசுருள்கத்தில் எந்திர போயோன்ட்டு உண்டுச்சுன்னு தனக்கு நோக்கோக்கு சாத்தியம் ஆகலை. நல்ல விஷயத்தில் போயிட்டு இருந்துட்டேன், அது ஒரு பேரமே விஷயம். பட்டு வேற ரூபத்தில் ஏற்றேன் கண்டுட்டேன், அது பாரி டேஞ்சர் இல்லை. ஸோ இப்போ நமக்கு காண்டங்கத்த அவஸ்தை ஓர்த்தோல் சேர்ந்துட்டாங்க. மக்களை கையில் மொபைல் இருக்குரு, மக்கள் வாட்ஸ்அப் குரூப்லும் இருக்கிறாரு, எஞ்சந்தங்க அப்பமும் மாதிரி செயற்பாட்டு திக்கிறார், ஆடை திக்கிற வாட்ஸ்அப் குரூப்லும். பட்டு ஆ வீடியோ சதீது எல்லாம் கூட நோக்குறோம் மக்கா. ஒரு கொலையாவுறங்கத்தோ ஒரு வீடியோ அதுவும் கூட மக்கள் நோக்கி கொண்டிருக்கிறார். ஈ சைடில் ஏதாவது ஒரு பாகத்தில் இங்கே இங்கே இன்சிடை தீத்து அது சுத்த பேரி பாஷல அத்தவா சுத்த துளு பாஷல அத்தவா இன்னித்தர பாஷல சொல்லும்போது மக்கதிர கிராப் ஆக்கி கொண்டிருக்கிறார், மக்கதிர நோக்கி கொண்டிருக்கிறார். மக்கதிரமே ஓ இங்கே ஆகிட்டு ஈ ரூபத்தில் ஆகிட்டு அது எந்த இங்கே நான் ஒன்று இங்கே ஒன்று ட்ரை ஆக்கி நோக்கிறேன். ஈ ரூபத்தில் ஆகிட்டு போன்றங்கத்தோ சாஜரியாக அது ஜாஸ்தி ஆகிட்டிருக்கிறேன் எனக்கு அங்கத்த பிரகரணம் எனக்கு கேரளத்தில் நமக்கு நோக்கவும் சாத்தியர். சிறுச்சிறி மக்கவும் கூட கத்தி பிரிச்சுட்டு போண்டோம், இங்கே கீர் பிரிச்சது அங்கத்ததுலெல்லாம் கொரிய சந்தர்ப்பம் நமக்கு நோக்கவும் சாத்தியர். ஸோ இது நாங்கள் ஆயத்தர் கேர்ஃபுல்லாக தக்கிறோம். நாங்களே வாட்ஸ்அப்பில் ஒரு செக்யூரிட்டி கோடு உண்டிக்கல, அது வந்து இட்டன்டாங்க எங்கே சாரி செக்யூரிட்டி லாக், ஒரு லாக் இட்டு வைக்கிறோம் வாட்ஸ்அப்புக்கு இன்ஸ்டாகிராமுக்கு. அதில் எதுவும் நோக்காதால எந்த ஜாஸ்தி ஆகி வீடியோஸ் அங்கே கேம்ஸ் போயின டைம் வேறு செகண்ட்ரி ஜாஸ்தி ஆகி கழிக்க கொடுக்கண்ட அயங்கும் கொடுத்தன்டாங்க கேம்ஸ் ஆ ரூபத்தில் இருந்துடா இந்தன்டாங்க அது சிறிய மட்டத்துக்கு ஓகே. பட் ஆயங்க வாட்ஸ்அப்பில் உள்ளங்கேத்தக்குரிய வீடியோஸு இன்ஸ்டாகிராமில் அதிரும் கூட வீடியோஸு ஃபேஸ்புக்கு வீடியோஸ் இது எல்லாம் கூட ஓப்பன் ஆகி திக்கிற மொபைலில் மக்கள் அதிர நோக்கி கொண்டிருக்கிறாரு. எல்லா ரூபத்தை வீடியோஸ் கூட அதில் வந்தோண்டிக்கிற அப்படி இங்கே ஈ ரூபத்தில் ஐத்து ஆக்சிடென்ட் ஆகுது குறைய தலை அப்புறம் போயுது இப்புறம் போயுது சாரைத்தி ஒன்றுள்ளது எல்லாம் கூட வீடியோஸ். இது மக்கள் மனசில் ஏ ரூபத்தில் பாவனை பித்தி ஒண்டிக்கிறன்ட்டு நோக்குறோம். நாங்கள் செரிய கொத்துக்கள்லாம் நமக்கு சாதாரணமாயித்து ஒரு சாரமே சைத்த கரெக்டாகிட்டு நோக்கவும் நமக்கு சாத்தியத்தில்லை. சென்னிட்டு கனடாங்க ஏதாவது ஒரு கொலை பிரகரணம் ஆ பிரகரணம் ஈ பிரகரணம் நமக்கு செரிய கொத்து நோக்கோக்கே சாத்தியத்தில்லை. நாங்கள் இன்னும் அசுத்தமாக எங்கிட்ட ஒரு நேச்சுரல் பிளேஸு ஒரு நேச்சர் ஒட்டிக்கு நாங்கள் அத்தனை ஒரு சம்பந்தம் பக்கி பக்கிரி பிடிச்சோண்டு போண்டது ஐட்டிக்கு அதுவா ஒரு எல்லா பாகத்தில் நின்றுத்து ஒரு கத்தல் அத்தவா கண்டத்தில் ஆ ரூபத்துலெல்லாம் போயிட்டு நாங்கள் அவடெல்லாம் எந்த இதெல்லாம் பத்த நேஜு முத்து ஆ ஒரு விஷயத்துலலாம் ஜாஸ்தி தின்வாள் ஆயிட்டிருந்தது ஐட்டிக்கு அத்தவா கரிஞ்சப்பலா அதி திண்டில் சிக்கிது தின்றோ பிடிக்கிறோ கழிக்கிறோ இங்கிறதுல ஸ்விம்மிங் ஆக்குறோ புலையில் குளிக்கிறோ இங்கிறதுலெல்லாம் ஜாஸ்தி தோ நைசர்கிகமாக ரூபத்தில் திக்கிற நாங்கள் எல்லாம் பால்ய ஜீவனம் போயிட்டிருந்தோம். ஸோ அப்போ நமக்கு ஈ கொலை அது இது ஏதும் நாங்களே தலையில் இல்லாத அதெல்லாம் இப்போ நோக்கி உண்டுள்ளோம். ஸோ அங்க மக்கள் சிரிக்கும் போதுக்கே அங்கே வீடியோஸ் எல்லாம் நோக்க போயிட்டு இருந்தேன்ட்டு ஆயங்கும் பின்னக்குரிய மூவிஸ் கூட நோக்குறோம் பக்கா கத்தி பிரித்ததும் எல்லா வேறு வேறு ரூபத்தில் விலண்டு மூத்திலும் இத்தரை சோரம் அது எல்லாம் கூட சிறு சிறிய மக்களை மனசில் ஏ ரூபத்தில் பிரபாவம் பேருன்று சொல்லவும் சாத்திய இல்லை. இது எல்லாம் கூட நாங்கள் சும்மா பரிசீலனை ஆயங்கா இதெல்லாம் ஹத்தோட்டி ஏர்த்தம் பண்டங்கத்த ஒரு பிரயத்னம் அது அவுத்துல நடக்கணும். அதுக்கே நாங்கள் பண்டத்தை ஹிரியங்க சொல்கிறோம் அகமே சுருத்த பாட்டசாலைன்னு. அகமே சுருத்த பாட்டசாலை எந்தக்கு சிந்தனை அரைச்சிருந்துட்டு அவுத்துலைட்டிக்கிறது எல்லா தீனுங்க அவுத்துலைட்டிக்கிற எல்லாம் கூட நைத்திக பாட்டங்க கொடுக்குறேங்க இது எஞ்சந்தங்கி ஆ வாத்தாவரணத்தில் விளையிறது ஐட்டிக்கிற. ஸோ அப்போ அதே வாத்தாவரணம் வேறு ரூபத்தில் இருந்துட்டா எங்க லாஸ்ட் டைமு சுரத்கல் போயிட்டு ஒரு உஸ்தாது கரைச்சார் யார் மக்களுமே கூட்டி வந்து மக்களை எதிரிலே அரைச்சது விட்டார் அது எத்தனை பேர்ல வருவாங்க ஏதாவது உஸ்தாது அரைச்சதை பிரிச்சது அது வேற விஷயம். ஆயங்கும் மக்களை கூட்டி வந்து மக்களை எதிரிலே அடிக்கிறது பிடிக்கிறது அவட ஒரு ஒரு இல்முகும் விலை இல்லாத போல அவட ஒரு உஸ்தாதுக்கும் ஒரு விலை இல்லாத போல இல்லை. அப்போ மக்கள் மனசில் எது வித்துரு எங்கே போயினட்டாய் நங்கும் அரைச்சிடான் தப்பான்னு சேர்ந்து மக்க பித்தியாண்டா மொத்தம் பாட அதே போலவே உஸ்தாதுக்கு அடிக்க போண்டார். லாஸ்ட் டைம் பிரகரணம் ஒன்றாவது எந்திரே மக்க உஸ்தாதரே தலைக்கு ஜெல்லிங் கல்லல் எரிஞ்சது. ஸோ இது எல்லாம் கூட எந்திர பிம்பிசியோன்ட்டு நமக்கு நோக்க போயிட்டாங்க அவுத்தில் நாங்கள் தச்சித்து நாங்கள் முன்றமே அங்கே எங்களை பிஸியா உஸ்தாத் மாதிரி பிஸியா டீச்சர் மாதிரி பிஸியா இது ஆறு எதிரிலும் மக்கள் எதிரிலும் ஈ மக்கள் மனசில் ஆ ரூபத்திலே பிரபாவம் வீணோடிக்கிறேன் எஞ்சதுன்ட்டாங்க ஒரு ராங் ரூபத்தில் உள்ளங்கத்தை ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஐட்டிக்கிற மக்களை மனசில் வித்தி ஒன்று போண்டோம். ஸோ அப்போ மக்கள் அதே ரூபத்தில் ஐட்டிக்கிற வாத்தாவரணத்தில் வெளிஞ்சு ஒன்று பண்ணோம் அல்ல
இது எல்லாம் கூட நாங்கள் எத்தனோ பக்க விஷயத்தில் சர்ச்சை எதுவும் கூட உண்டு பாடம் பாட எந்தக்கு சொந்தோண்டில் சந்தேங்கி இப்போத்தக்கூடிய பிரகரண நோக்கத்துக்கு பயங்கர பேஜராயிட்டு இப்போத்தே ரீசென்ட்லி பந்தோட்டில் கேத்தக்கூடிய கொலை பிரகரணங்க இப்போத்துக்கு ரீசென்ட்லி பந்தோட்டம் கேத்தக்கூடிய வீடியோஸ். ஸோ இது எல்லாம் கூட ஃபஸ்ட்டுக்கு அவட உப்பினங்கடி ஆ பாகத்தில் ஏதோ ஒன்று இன்சிடென்ட் ஆயிடுது. அதுவும் கூட ஒரு பெண்ணு பஸ் ஸ்டாண்டில் நின்றோண்டிக்கும் போதுக்கு அவடம் போய்த்து அடிக்கிறதாயிட்டு எந்த ஒரு இதில் அவளோட ஒரு நெசீபுக்கு அவள் ஜெயிச்சு போயலா எங்கள் கையும் தலை அது இதெல்லாம் தெல ப்ராப்ளம் ஆயிடுது ஹாஸ்பிட்டலில் கிடத்தத்தில் ஏற்றிக்கிறாள். இப்போ பின்னொரு பிரக்கரனா லாவண்யம் இருந்தது. ஸோ அது கம்ப்ளீட் ஆயிடுது. ஆ வீடியோஸ் எல்லாம் நோக்கத்து நங்கே சும்மா பேஜராயிட்டிருக்கிறேன். ஸோ இது எல்லாம் வாட்ஸ்அப்பில் வைரல் ஆகியும் டேக்குரு வைரலுக்கு இது இல்லை இல்லை அதுவும் இதுவும் இதுவும் அதுவும் எல்லாம் ஒட்டாரி எந்திரெல்லாம் எழுதி பிரிச்சுதெல்லாம் வைரல் ஆக்கி கொண்டிருக்கிறார். இ வைரல் ஆக்குறங்க ஆல்மாருக்கு அங்கு வேற சுரமே இருக்குல்ல. ஸோ இது எந்திராவிற சேர்ந்த மக்கள் மனசில் சும்மா பிரபாவம் போடு சேர்ந்த மக்கள் நோக்கியோன்ட்டு இருக்கிறார். இ வாட்ஸ்அப் குரூப்லெல்லாம் இருக்கிறார் மக்கள். ஸோ இது எல்லாம் கூட பில்ல மட்டத்தை பிரபாவம் பேர் சபலும் ஆயத்தர மக்களுக்கு எந்திரனல்ல ஏது பெடுக்கு எந்திராக்கணும் ஏதாக்கணும் இது எல்லாத்து விஷயத்தில் கூட சேர்ந்து கொடுக்குறது சும்மா அகத்தியதை உண்டு. ஸோ இங்கத்த பிரகரணில் இப்போ நமக்கு இது ஜாஸ்தி இது கண்டு உண்டு கொரடி எந்தமல்ல கொலை பிரகரண ஒரு மனுஷ ஜீவிக்கு ஒரு பெலமே இல்லாத போல ரூபத்தில் பாரி பேஜராகிறங்கேத்த ஒரு விஷயம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கூலங்குஷமாயிட்டு நாங்கள் நோக்கியத்தை பரிசீலனாக்கிது இதர விஷயத்தில் நல்ல ரூபத்தில் நாங்கள் அர்த்தாக்குன்னு சொல்கிறேங்கேத்த ஒரு விசார தொட்டுக இதுக்கிறேன் இந்த காரியக்கிரமத்தில் ஒரு விஷயத்தில் சிறிய பிசியை கூட சொன்னோம் ஒரு சிறிய ஒரு விராமம் ஏற்றோன்ட்டுல அதில் பின்னா காரியக்கிரமம் முந்து வரையிறு கேட்டோன்னு பாரு இது ரேடியோ சாரங் 107.85 ரங்கு ரங்கு ஜீவனா.

0: ஹாய், நன்ற பேர் இல்லியாஸ். பில்தங்கடி தாலுக்கு படங்கடி கிராமத்தவனும் சிறிய ஒரு கலாவிதா. நீங்கள பெருசா ஆசீர்வாத எப்போய் கொண்டு சந்திட்டு சும்மே சும்மே காமெடி ஆக்ட்ரஸ் மாருங்கள வாய்ஸ் எல்லாம் தானே ஆக்குறேன். போக்கரக்கா மங்கிலத்து ஒரு தாவத்து தந்தது எனக்கு. ஆ தாவத்துக்கு நானும் போயின்னேன். அவட ஆய ஒரு காமெடி கட்டனே நீங்களை முன்னாள் சந்திட்டுள்ளேன். ஆ மங்கிலத்துக்கு எங்களை கர்நாடகத்தோ பால்கி பிரசஸ்தி விஜேதா கர்நாடகத்த கண்மணியை சேர்ந்துட்டு பத்மபூஷன் படிஞ்சிருந்தாங்களோ ஒரு கலாவிதை சேர்ந்தீங்க டாக்டர் ராஜ்குமார். டாக்டர் ராஜ்குமார் பின்ன ஜெயந்தி வந்துட்டு சோறுன்னு இக்கும் போது கலிகள் ஒரு நடந்தோம் நட்டனே. டாக்டர் ராஜ்குமார் அவடைக்கு வந்தீங்க எங்க நிக்கு நீங்களை
1: முன்னாலும் எந்தொரு சந்தா எந்தொரு சந்தா இ மண்டபத்த காரு சுவாகத் ஆகிரோன்ட்டு நானு இவடைக்கு ஷூட்டிங் ஆக்கிடுங்க எனக்கு இங்கனமே ஒரு டெக்கரேஷன் ஆக்கும் தல்லே. ஆஹா எந்தொரு சந்தண்டு. ஏ ஜெயந்தி நீ விடுனுக்கு. ஆஹா போக்குறக்கட மங்கிலத்தோ ஒரு சந்தலந்துக்கு எத்தனை சந்த ஆள் நுறைஞ்சிறாரு. ஆஹா புதியம்பிளந்துக்கு தச்சிரு அவட சிரிக்கமாயுது. ஆஹா எந்தொரு சிரிச்சண்டுல்லா புதிய பெண்ணுக்கு நோக்கு.
0: ஜெயந்தி டாக்டர் ராஜ்குமாருக்கு ஒரு ஜவாப் கொடுக்கிறார் அவடமே.
2: எந்திரே நெய்ச்சோர் சந்தேங்க எத்தனை நல்ல இக்குரு அதுக்கு கொட்டை திராட்சை எல்லாம் இட்டுட்டு தாலுக்கு நோக்கி எங்கு உப்பிட்டுல நீங்கள ஒரு போக்குற மங்கிலமா இது. நானும் ஓடோடி பந்தேன் நீங்கள மூட்டா சுஸ்தாயிரு நோக்கரு. இந்திர எரிச்சி இல்ல ஒரு தில் கசி இல்ல ஒரு புல் கபாபும் காண்டல எந்தும் இல்ல நாங்க ஜண்டு கண்டே பந்துறல்ல எல்லாம் தீன பின்ன நீங்கள அவஸ்தமா இது. ஓடோடி பந்தேன் நானு பயிச்சன்ட்டு உண்டல்லே போக்குறாக்குற மங்கிலா போக்குறாக்குற மங்கிலான்னு நீங்க சென்னாரு. நானும் உடைய கோடோடு போய் வந்துட்டு விட்டேன்லே.
0: இதே மங்கிலத்துக்கு நட்டா தீரேந்திர கோபால் பின்ன டென்னிஸ் கிருஷ்ண பந்துட்டு ஜெண்டாலும் அதே போக்குற மங்கிலத்துக்கு நட்ட சங்கர்னாக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரி ஆக்கி எங்க நீ கூட்டு நீங்கள முன்னல் செங்காய் மாறுங்களே.
3: அதே
0: மங்கிலத்துக்கு நட்ட ரெபலிஸ்டர் அம்பரீஷ் வந்துட்டு என்ட்ரி ஆயிங்க எங்க நிக்கு
4: போக்குறக்கா நட மங்கிலத்துக்கு நீங்க வந்திருந்தாரு. நீங்கள மங்கிலத்துக்கு நான் வந்தேன். கேக்கட கத்தியே இல்ல எவட போயிடு போக்குறக்கா நோக்கரோ நான் பரம்பத்தில் லேட் ஆயிட்டிக்கோ ஆயுங்க சமசியமே நூறாருக்கிடு நக்க நட குச்சுக்கு இல்லன்ட்டு சமதானம் இல்ல சங்கர் நாக் பந்துடாவில நோக்கணும்.
0: அதே போக்குறக்கட மங்கிலத்துக்கு தினேஷ் பின்னே ரத்னகர் சென்று ஜெண்டல் ஒட்டொட்டிக்கு வந்துட்டு மங்கிலத்துக்கு ஒரு என்ட்ரி கொடுத்து எங்க நிக்கு நீங்கள முன்னலும்
5: இந்திரா கூட வாவா நகா இப்ப ஓடி வந்ததுண்டு. ஓஹோ போக்குறா கூட மருமகளும் ஓடுதகா நோக்கிட்டு போகட்டதாக சாத்தியமே இல்ல. இந்திரா கூட ஓ இந்திரா கூட வா ரத்னகர் உடவாலாம்
6: நோக்கரு
5: இந்திரா தொண்டாலா பாவா அப்படின்ட்டோம் நீரு உண்டு வயர் ஒட்டியு நக்கெத்தாலா வாவா உண்டு உண்டு போக்ரா கூட வங்கியில் தல உண்டேதொரு ஜாஸ்தி எந்திரா கூட கும்பிடு வேலை வா உண்டு அவுதல்லவோ
6: முப்பாடே நுப்பாடே கோல்ட கறி அந்த இல்லாந்து இப்ப கபாபு கோல்ட கறி எல்லாம் உண்டு நல்ல தின்னுவா.
0: அதே ஒரு நட்டனை பாடுறோம் பாலகிருஷ்ண சின்னட்டு உள்ள ஹலோ நட்டனடைய வாய்ஸ் ஆக்குறேன் நான் ஆயங்க பாலகிருஷ்ணட ஒரு வாய்ஸ் நீங்கள் முன்னாலும்
3: ஆரோ பந்தங்கூ பெரியல்லா நான் பந்தே பண்டே போக்குறாக்கா மங்கிருத்துக்கு பந்தெங்கு அர்க்கி தெல்லு பேவாட்டு பல்லில்ல ஊ

0: ஏய் சௌ சொல்கோ குடுக்கும் தேவி
1: அல்லோரோ திப்பியா மேல பி தேத்து பண்ணோனே பூப்பா
0: ஏய் அட்டரெல்லாம் உரிந்து ஆச்சுக்கவண்ணா